0: பாவம் நிறைய நீ நினைந்தன போற ரூபாய் ஓட போன் யோந்து தாத்தா
1: ஒரே அம்பை தோவனா
0: Ana kika pai. Tene puita tara, tibi mo anoa ana kika pai. Ani ne puita tara, tibi na towana ana kika pai. Kopon tau, kopon tau, kopon tau mo na pau. Tene pon tone, e tene tainan pororoi, ena tau waki, wapi na rewa te sun, ke te meka pai. O yei tene, tuana ho yei. Yaman!